0: بِهَا قُلْ إِنَّ اللَّهَ لَا يَأْمُرُ بِالْفَحْشَاءِ أَتَقُولُونَ عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ.
1: Et quand ceux-ci commettent une turpitude, ils disent: c'est une coutume léguée par nos ancêtres et prescrite par Allah. Dis: non, Allah ne commande point la turpitude. Direz-vous contre Allah ce que vous ne savez pas ?
0: قُلْ أَمَرَ رَبِّي بِالْقِسْطِ.